0: பலரு பிற்குனி மோரி சுவாமி நீருடை காரு சுண்டு மத்திய வயஸ்குணம் ஐகம்புன முனுகி திரவியமாஜிஞ்சுடன் காலியுண்டு முதிமி வச்சின எந்த முரஹரிணி தழுவக அது இது ரேதனி ஆரட்டிஞ்சு காலமந்த ஊரக கடப்ப நேர காலமந்தையு ஊரக கடப்ப நேர வியத்தம்புகாகும்ப காலம்பு நீகத்தி கழுப்பு சுண்டின நீக்கு சாத்தகம்பா ప్రేమస్వరూపుడైన విద్యార్థులారా విద్యార్థినులారా
1: ఎంబాడిమెంట్స్ ఆఫ్ లవ్ బాయ్స్ అండ్ గర్ల్స్
0: బాల్యంబునందున కాలమంతయూరక గడపనేలా